மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த இனிய காலை வணக்கம். 810 கிலோஹெர்ட்ஸ் மத்தியில் மொரிஷசு வானொலியில் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 9 அளவில் 10 வரை ஒளிபரப்பாகும் மங்களாச்சரன் நமது சமயத்தில் தெரிந்து கொள்வோம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றது. இச்சிறப்பு நிகழ்ச்சியில் முதலில் வருவது ஒரு விநாயகன் பாடல். அதனைத் தொடர்ந்து அம்மனை போற்றும் பக்தி மிகும் பாடல்களையும் இச்சிறப்பு நிகழ்ச்சி மங்களாச்சரன் நமது சமயத்தை தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சி வரிசையில் ஒரு விருந்தினரின் சந்திப்பு என்பன. எந்த ஒரு நல்ல காரியத்தையும் முழு முத கடவுள் விநாயகர் பெருமானை வணங்கி தொடங்குவது நம் தமிழ் மரபின் படி.

மங்களாச்சரண் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி நமது சமயத்தை தெரிந்து கொள்வோம் என்னும் நிகழ்ச்சி வரிசையில் இங்கு வருகை தந்திருக்கும். அதாவது இன்றைக்கு நம்ம விருந்தினர் சந்திக்கலாமா? வணக்கம் ஐயா.

0: வணக்கம்.
1: தயவு செய்து உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள்.
0: மொரிஷஸ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய உளங்கனிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் சீவன் நாராயண பிள்ளை. தற்போது மகாத்மா காந்தி நிறுவனத்தில் தமிழியல் துறையில் விரிவுரையாளராக பணியாற்றி வருகின்றேன். அதே நேரத்தில் ஃப்ளாக் ஊரைச் சேர்ந்த மணேஷ் சிவசுப்பிரமணியர் திருக்கோவிலில் திருத்தொண்டராகவும் பணியாற்றி வருகின்றேன்.
1: ஐயா சீவன் நாராயண பிள்ளை, இவர் மகாத்மா காந்தி நிறுவனத்திற்கு பணியாற்றி பேராசிரியர் அவர்களே, இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு எமது மனமாண்ட நன்றி. வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த ஆதி மாதத்தில், ஆதி மாதம் அம்மனுக்கு உகந்த புனித மாதமாகும். இந்த மாதத்தில் இறை வழிபாடு, பக்தி, தானம், இயற்கை வழிபாடு ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. இதன் முக்கியத்துவத்தை பற்றி தாங்கள் சிறிது விளக்கமாக கூற முடியுமா?
0: கண்டிப்பாக. இப்போ முதலாவது, தமிழ் மாதங்களில் நான்காவது மாதமாக இந்த ஆடி மாதம், அதாவது ஜூலை மாதத்தின் பிற்பகுதியும் ஆகஸ்ட் மாதம் முற்பகுதியும் இருக்கக்கூடிய அந்த நான்கு வாரங்களே ஆடி மாதம் என்று சொல்லுவோம். இந்த மாதம் ஆன்மீகம், இயற்கை, வேளாண்மை, பெண்களின் வழிபாடு முதலியவற்றுடன் நெருங்கிய தொடர்பு உடையது. இப்போ நீங்கள் சொன்னதை போல, இந்த மாதம் சக்தி வழிபாட்டிற்கு சிறப்பாக கருதப்படுகின்றது. ஆடி மாதம் முழுவதும் சக்தியின் அருள் அதிகம் வெளிப்படும் மாதமாக நம்பப்படுகின்றது. அதாவது, இந்த மாதம் தொடங்கும்போது அது முடியும் வரை ஒவ்வொரு நாளும் நாங்கள் சக்தி வழிபாடுகள் செய்து கொண்டே வருகின்றோம். மாரியம்மன், காளியம்மன், அங்காளம்மன், துர்கையம்மன் போன்ற அம்மன் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள், திருமஞ்சனம் அதாவது அபிடேகங்கள், திருவிழாக்கள் நடைபெறும். மொரிஷஸ் நாட்டில் ஒரு சில வழிபாடுகள், அதாவது ஒரு சில சிறப்பு வழிபாடுகள் நாங்கள் செய்கின்றோம். கூழ் ஊற்றுதல் என்று சொல்லக்கூடிய கஞ்சி வார்த்தல் பல்வேறு கோவில்களில் நடைபெறுவது உண்டு. பால் குடம் எடுத்தல், மஞ்சள் நீர் எடுத்தல், காவடி, குறிப்பாக மொரிஷஸ் நாட்டில் அம்மனுக்கு பச்சை காவடி எடுப்பது ஒரு வழக்கம், தீமிதித்தல் போன்ற சிறப்பு வழிபாடுகள் நாங்கள் செய்து வருகின்றோம்.
1: ஆமாம் ஐயா, நீங்கள் சொன்னது சரிதான். இந்த மாதத்தில்தான் அம்மன் ஆலயங்களில் சிறப்பான திருவிழாக்கள் நடைபெற்று வருகின்றது. செவ்வாய், வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விரதமிருந்து அம்மனை வழிபடுவதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. இதோ வரும் சக்தியை போற்றும் பக்தி மிகும் இந்த பாடல் நம் உள்நாட்டு கலைஞர்கள் விதுஷி அனுஷ்கா அபசாமி அவர்கள் குழுவினரும் சேர்ந்து பாடும் இந்த பாடல்.

0: அம்பாள் தவம் செய்த மாதம் என்பதால் ஆதி மாத செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு கோள் பூசைகளும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கோள் ஊற்றப்படும் நிகழ்வும் நடத்தப்படுகின்றன. ஆடி வெள்ளிக்கிழமை அன்று விரதம் இருந்து அம்மனுக்கு மாவிளக்கேற்றி வழிபாடு செய்வதும் முக்கியமான ஒரு வழிபாடாக இருக்கிறது. அந்த விளக்கையே அம்மனாக கருதி வணங்கப்படுவதும் உண்டு. மாரி, காளி, துர்கை போன்ற பெண் தெய்வங்களுக்கு இந்த வழிபாட்டை மேற்கொள்வது சிறப்பான பலனை தரும். சரி ஐயா, நம்மவர்களுக்கு என்னென்ன சொல்ல விரும்புகிறீர்களா?
1: ஆடி மாதம் என்று சொல்லும்போது குறிப்பாக இந்த ஆண்டை பார்க்கும் பொழுது ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையோடு தொடங்கியது. ஆடி வெள்ளி, வெள்ளி என்றாலே வெள்ளிக்கிழமை. இந்த ஆடி வெள்ளி என்பது தமிழ் மாதமான ஆடி மாதத்தில் வரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆகும். இந்த நாளில் பராசக்தி, அம்பிகை, மாரியம்மன், காமாட்சி, மீனாட்சி,

0: துர்கை அம்மன் போன்ற பல வடிவங்களில் சக்தியை வழிபடுவது மிகவும் சிறப்புடையதாக கருதப்படுகின்றது. நீங்கள் சொன்னதை போல அம்மனுக்கு ஒரு மாவிளக்கினை ஏற்றி வழிபடுகின்றோம். ஏன் அவ்வாறு செய்கின்றோம் என்று கேட்டால், குறிப்பாக நீங்கள் நம்முடைய நாட்டின் சூழ்நிலையை பார்க்கும் பொழுது, ஆடி மாதத்தில் குறிப்பாக பெண்கள்தான் அதிகமாக இந்த சக்தி வழிபாட்டில் கலந்து கொள்வார்கள். அவர்கள் ஏன் அவ்வாறு செய்கிறார்கள் என்று கேட்கும் பொழுது, பெண்கள் தங்களுடைய குடும்ப நலனுக்காக இந்த வழிபாட்டில் கலந்து கொள்கிறார்கள். திருமணமான பெண்கள் தங்களுடைய கணவரின் நீண்ட ஆயுளுக்காக வேண்டிக் கொள்கிறார்கள். குழந்தை பேறு குழந்தை நலத்துக்காக அவர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள். செல்வ வளம், அதாவது செல்வம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானதொன்று நாங்கள் கருதுகின்றோம். கல்வி கேள்வி பணம் இவை அனைத்தும் செல்வங்கள். இந்த செல்வங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானவை. எனவே இந்த காரணங்களுக்காக மக்கள் சக்தி வழிபாட்டினை வெள்ளிக்கிழமை தோறும் செய்து வருகின்றார்கள். ஒரு சில பேருக்கு திருமண தடைகள் ஏற்படுவது உண்டு. அப்படிப்பட்ட திருமண தடைகள் நீக்கும் பொருட்டு அவர்கள் சக்தியை வழிபடுகின்றார்கள். நான் சொன்னதை போல குழந்தை பேறு அம்மனுக்கு பல்வேறு வடிவங்கள் உண்டு. அவற்றுள் பேச்சு அம்மன் என்பது ஒரு வடிவம். அதே நேரத்தில் பல்வேறு கோவில்களில் பல்வேறு அம்மன் வடிவங்கள் உண்டு. அந்த வடிவங்களே நாங்கள் சக்தியை வழிபடுகின்ற சமயத்தில் நமக்கு பல்வேறு பலன்கள் கிடைக்கும். அந்த பலன்களுள் ஒன்று குழந்தை பேறு என்பது ஆகும். எனவே ஒவ்வொரு ஆடி மாதத்தில் வருகின்ற ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாங்கள் சக்தி வழிபாடு செய்தால் நமக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் என்பது உறுதி.
1: நல்ல விளக்கங்களை தந்த ஐயா சிவன் நாராயண பிள்ளை அவர்கள், ஆடி மாதத்தில்தான் ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த மாதமாக திகழ்கிறது. இந்த ஆடி மாதத்தில் சில பழக்க வழக்கங்கள் மற்றும் கட்டுப்பாடுகள், அது ஆன்மீகம், பருவநிலை, உடல்நலம், குடும்ப மரபுகள் ஆகியவற்றுடன் தொடர்புடையதால் ஆகும். இடைவரும் ஆடி பதினெட்டாம் பெருக்கு திருவிழாவினை முன்னிட்டு மொழிசு வானொலியில் மங்களாச்சரன் நமது சமயத்தை தெரிந்து கொள்வோம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம். சிறப்பு நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள். சரியாக 10 மணி வரை இதுவரும் நம் உள்நாட்டு கலைஞர் திரு தேவராஜ் முத்துசாமி அவர்கள் பாடும் அம்மனை போற்றும் பக்தி மிகும் ஒரு பாடல்.

0: மங்களாச்சரண் நமது சமயத்தை தெரிந்து கொள்வோம் சிறப்பு நிகழ்ச்சி தொடர்ந்து கேளுங்கள். ஆடி வெள்ளி ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம். இம்மாதத்தில் அனைத்து அம்மன் திருக்கோவில்களிலும் கஞ்சி வார்த்தை திருவிழா, தீவிதி திருவிழா, அனைத்து திருவிழாக்களும் நடைபெறும். குறிப்பாக இந்த மாதத்தில் உள்ள ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் சிறப்பு வழிபாடுகளும் அபிஷேகமும் ஆராதனைகளும் நடைபெறுவது வழக்கம். அம்மனின் ஆலயங்களில் திருவிழா கோலம்தான். இதை பற்றி தாங்கள் சிறிது விளக்கமாக சொல்கிறீர்களா?
1: ஆமாம். இப்போ ஆடி செவ்வாய் என்பது தமிழ் மாதமான ஆடியில் வரும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஆகும். இப்போ ஆடி வெள்ளி போலவே ஆடி செவ்வாயும் சக்தி வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாளாக தமிழர்

0: மரபில் போற்றப்படுகிறது. இப்போ நீங்கள் சொன்னதை போல அனைத்து அம்மன் திருக்கோவில்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆடி செவ்வாயின் விரத முறை எப்படி இருக்கின்றது என்பதை பற்றி நாங்கள் பார்க்கப் போகின்றோம். அதாவது பக்தர்கள் அதிகாலையில் நீராடி சுத்தமான ஆடை அணிந்து கொள்வார்கள். அவர்கள் வீட்டிலும் கோவிலிலும் விளக்கு ஏற்றி அம்மனை வழிபடுவார்கள். தமிழ்நாட்டில் ஒரு பழக்கம் உண்டு. அதாவது அவர்கள் சிவப்பு அல்லது மஞ்சள் மலர்களால் போற்றி வழிபாடுகள் அர்ச்சனை செய்வார்கள். எலுமிச்சை விளக்கு அல்லது நெய் விளக்கு ஏற்றுவார்கள். இதுவும் இப்போ மொரிஷஸ் நாட்டில் சில பேர் எலுமிச்சப்பழம் எடுத்து அதுவே ஒரு மாவிளக்காக அவர்கள் ஆக்கி அம்மனுக்கு படைத்து கொள்வார்கள். தமிழ்நாட்டில் எலுமிச்சை விளக்கு நெய் விளக்கு அவர்கள் அம்மனுக்கு படைத்து கொள்வார்கள்.
1: ஆமாம் ஐயா, இந்த ஆடி செவ்வாய் சிறப்பு என்பது ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய்க்கிழமைகளில் அம்மன் வழிபட்டு நம்மை வேண்டி விரதம் கடைபிடிக்கும் சிறப்பு நாளை குறிக்கும்.
0: ஆமாம், இது அதுதான் நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன். இந்த ஆடி செவ்வாய் மிகவும் உகந்த ஒரு நாளாக கருதப்படுகின்ற, எப்படி வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு ஓர் உகந்த நாளாக கருதப்படுகின்றதோ அதே போல ஆடி செவ்வாயும் அம்மனுக்கு ஓர் உகந்த நாளாக கருதப்படுகின்றது. இந்த வழிபாடுகளில் இப்போ அவர்கள் அந்த விளக்குகளை அம்மனுக்கு படைக்கும்போது இப்போ திருமுறை பாடல்களையும் அபிராமி அந்தாதி போன்ற பாடல்களை அம்மனுக்கு பாடுவார்கள். ஒரு சில பேர் அவர்களால் முடியும் வரை விரதம் இருந்து மாலையில் வழிபாடு செய்த பிறகுதான் விரதத்தை முடித்து கொள்வார்கள். இதுவும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு பழக்கம். இப்படித்தான் ஆடி செவ்வாய் என்ற விரதத்தை தமிழர்கள் இருந்து வருகின்றார்கள்.
1: ஆமாம் ஐயா, சீவன் நாராயண பிள்ளை அவர்களே அருமையான விளக்கங்களை தந்த நம் நேயர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பல்வேறு விஷயங்களில் முக்கியமான திருவிழாவாக பார்க்கப்படுவது. எமது சிறப்பு நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடலை கேளுங்கள்.

0: இந்த ஆடி மாதத்தில் வரும் ஆடி கார்த்திகை காவடி திருவிழா என்பது ஆடி மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திர நாளில் முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்படும் புனிதமான திருவிழாவாகும். ஐயா என்ன சொல்ல விரும்புகிறீர்களா?
1: ஆமாம், ஆடி மாதம் அம்மனுக்கு மட்டுமல்லாமல் முருகனுக்கு ஒரு மாதமாக, அதாவது முருகனை வழிபடும் ஒரு மாதமாக கருதப்படுகின்றது. குறிப்பாக ஆடி கார்த்திகை. ஆடி கார்த்திகை என்பது ஆடி மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரம் கூடிய நன்னாளாகும். அந்த நாளில் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த ஒரு திருநாளாக போற்றப்படுகின்றது. ஆண்டுதோறும் தமிழ்நாட்டில் இலங்கை, மொரிஷஸு போன்ற நாடுகளில் முருகப்பெருமானுக்கு காவடி திருவிழா நடைபெறுகின்றது. அதாவது உலகத்தில் எங்கெல்லாம் முருகன் கோவில்கள்,
0: ஆமாம் சரி ஐயா,
1: அதாவது உலகெங்கும் உள்ள முருகன் கோவில்களில் ஆடி கார்த்திகை மிகவும் பக்தியுடன் கொண்டாடப்படுகிறது. அந்தந்த கோவில்களில் திருமஞ்சனம், காவடி திருவிழா போன்ற சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுவது உண்டு. அதே நேரத்தில் பக்தர்கள் திருப்புகழ், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் போன்ற பக்தி பாடல்களையும் அவர்கள் பாடி சிறப்பு வழிபாடுகளில் மிக பயபக்தியுடன் கலந்து கொள்வார்கள்.
0: ஆமாம், நல்ல விளக்கங்களை நீங்கள் சொன்னீர்கள். சக்தி தேவியின் அருள் நிறைந்த புனிதமான இந்த மாதத்தில் மனமுருகி வழிபட்டு வாழ்வில் நலமும் வளமும் பெறுவோமாக. வக்வ கலைமகள் பஜனை கழகத்தார்கள் பாடிய பாட்டுக்கு அடுத்து காலை சென்ற அம்மா சரஸ்வதி தந்தன் அவர்கள் குழுவினரும் சேர்ந்து பாடும் இந்த பாடல் அமரகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் புனைந்த புகழ்பெற்ற ஒரு பாடல்.

0: இனிவரும் ஆடி படிதித்தாம் பெருக்கு திருவிழாவினை முன்னிட்டு எமது மொரிஷியஸ் வானொலியில் சிறப்பு நிகழ்ச்சி ஒன்றை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம். மங்களாச்சாரன் நமது சமயத்தை தெரிந்து கொள்வோம் எனும் சிறப்பு நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள். சரியாக 10 மணி வரை ஆடிப்பூரம். ஆடிப்பூரம் இந்த விழா ஆடி மாதத்தில் வரும் பூர நட்சத்திரம் உச்சத்தில் இருக்கும் போது கொண்டாடப்படுகிறது. அம்மனுக்கு குறிய திருநாளாகும். ஆமையா?
1: ஆமாம், ஆடிப்பூரம் அம்மனுக்கு உரிய ஒரு திருநாளாகும். அதே நேரத்தில் ஆடிப்பூரம் என்பது தமிழ் மாதமான ஆடி மாதத்தில் வரும் பூர நட்சத்திர நாளாகும். இந்த நாளின் சிறப்பு என்னவென்றால், இந்நாள் குறிப்பாக ஆண்டாள் நாச்சியாரின் அவதார திருநாளாக வைணவ மரபில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அதேவேளை சக்தி வழிபாட்டு மரபிலும் ஆடிப்பூரத்திற்கு தனிச்சிறப்பு உண்டு. ஆடிப்பூரம் பெண்களுக்கு மிகவும் மங்களகரமான நாளாக கருதப்படுகிறது. அதாவது திருமண வாழ்வு சிறக்கவும் குடும்ப நலம் பெருகவும் பெண்கள் ஆண்டாளை வழிபடுகின்றார்கள்.
0: ஆடிப்பெருக்கு முக்கியத்துவம் இது எவ்வாறு கொண்டாடப்பட உள்ளது? ஆடி பதினெட்டாம் நாளுக்கு ஏன் சிறப்பு அர்த்தம் உள்ளது ஐயா?
1: ஆடி பதினெட்டாம் பெருக்கு என்பது தமிழ் மாதமான ஆடி மாதத்தில் பதினெட்டாம் நாள் கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான தமிழர் பண்பாட்டு விழாவாகும். இது நீர்வளம்

0: இயற்கை வளம், வேளாண்மை செழிப்பு மற்றும் மங்கள வாழ்வு ஆகியவற்றை போற்றும் திருநாளாகும். குறிப்பாக காவிரி உள்ளிட்ட ஆறுகளில் பெருக்கை வரவேற்று நன்றி செலுத்தும் விழாவாக இது சிறப்பு பெறுகிறது. ஆடி மாதத்தில் பருவ மழையால் ஆறுகளில் நீர் அதிகரிக்கும் காலம் என்பதால் நீருக்கு நன்றி செலுத்தும் நாளாக ஆடி பெருக்கு கொண்டாடப்படுகிறது. அதே நேரத்தில் பெண்கள் மங்கள பொருட்களை மாற்றிக்கொள்ளும் வழக்கமும் சில பகுதிகளில் உள்ளது.
1: நிச்சயம் ஐயா, இயற்கையின் வளத்தை பெறுவதற்காக ஆடி பெருக்கு கொண்டாடப்படுகிறது.
0: ஆமாம், நீர்வளம், விவசாய வளம், இயற்கை செழிப்பு ஆகியவற்றுக்காக மக்கள் வழிபடுகின்றார்கள் அந்த குறிப்பிட்ட நாளில்.
1: இவ்வாண்டில் ஆடி பெருக்கு ஆகஸ்ட் 3 அன்று கொண்டாடப்பட உள்ளது. தமிழ்நாட்டிலும் தமிழ் பேசும் சமூகங்கள் முழுவதிலும் உள்ள குடும்பங்கள் ஆன்மீக அனுசரிப்புகள் இந்த திருவிழாவை கொண்டாடுகின்றனர். புதுமண தம்பிடுகளுக்கு ஆடி பெருக்கு நன்னால் ஏன் இவ்வளவு முக்கியமானது?
0: புதிய தம்பதிகளுக்கு, அதாவது புதிய தம்பதிகளுக்கு மட்டுமல்லாமல் திருமணமான தம்பதிகளுக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாகும். அதாவது ஆடி பெருக்கு மிகவும் மங்களகரமான நாளாக கருதப்படுகிறது. இந்நாள் அவர்கள் தங்கள் இல்லற வாழ்வு இனிதாகவும் வளமாகவும் அமைய வேண்டும் என்ற வேண்டுதலுடன் இந்த விழாவை கொண்டாடுகிறார்கள். பெண்கள் தங்கள் தாலி கயிற்றை மாற்றிக்கொள்கிறார்கள். இதுதான் நம்முடைய மொரிஷஸில் இருக்கின்ற ஒரு வழக்கம்.
1: புதுமண தம்பதிகளுக்கு ஆடி பெருக்குன்னால் தாலி கயிற்று மாற்றுதல் சடங்கள் செய்வது மிகவும் சிறப்பானது. வழக்கப்படியாக பழைய மஞ்சள் கயிற்றை மாறிவிட்டு புதிதாக நினைக்கப்பட்ட மஞ்சள் கயிற்றில் தாலியை கோப்பார்கள்.
0: ஆமாம், அதாவது அந்த குறிப்பிட்ட நாளில் அவர்கள் ஆற்றங்கரைக்கு போய், தம்பதிகள் ஆற்றங்கரைக்கு போய் தாலி கயிற்றை மாற்றிக்கொள்வார்கள். இது ஒவ்வொரு இந்த சடங்கு என்பது பெண்களுக்கு ஒரு மிக முக்கியமான சடங்கு ஆகும். அதாவது இல்லற வாழ்வில் வளத்தை வேண்டி இந்த விழாவை கொண்டாடுகிறார்கள். புதிய உறவை, அதாவது கணவன் மனைவிக்கும் இடையில் இருக்கின்ற அந்த உறவை உறுதிப்படுத்தும் ஒரு நாளாகும். அது வலுப்படுத்துகின்றது. அதே நேரத்தில் குழந்தை பேறு இல்லாதவர்கள் ஒரு குழந்தையை வேண்டி அந்த நாளை, அந்த விழாவை கொண்டாடுகிறார்கள். இதுதான் காலம் தொட்டு தமிழர்கள் செய்து வருகின்ற ஒரு கொண்டாடி வருகின்ற ஒரு மிக முக்கியமான விழாவாக கருதப்படுகின்றது.
1: எமது நிகழ்ச்சியில் இதோ வரும் அடுத்த பக்தி பாடல் உள்நாட்டு கலைஞர் திருமதி வனிதா துப்ளாங் அவர்கள் குரலில் கேட்போம்.

0: இனிவரும் ஆதி 18 பெருக்கு திருவிழாவினை முன்னிட்டு மங்களாச்சரன் நமது சமயத்தை தெரிந்து கொள்வோம் சிறப்பு நிகழ்ச்சியில் இத்துடன் முடிவடைகிறது. சிறப்பு நிகழ்ச்சியில் பேராசிரியர் ஐயா ஸ்டீவன் நாராயணப்பிள்ளை அவர்கள் கலந்து கொள்ளுமாறு தாங்களது அருமையான விளக்கங்களை பகிர்ந்து கொண்டதற்கு மனமாண்ட நன்றியை ஐயா.
1: நன்றி. ஒரே ஒரு கருத்து, இந்த ஆடி மாதத்தில் எல்லாரும் கோவிலுக்கு சென்று அன்னை பராசக்தியை வழிபாடு செய்யுங்கள். அன்னை பராசக்தியின் அருளால் அனைவரின் வீடுகளிலும் அமைதி நிலவட்டும், உடல் நலம் பெருகட்டும், செல்வ வளம் சிறக்கட்டும், நல்ல எண்ணங்களும் நற்பண்புகளும் வளரட்டும், அனைவருக்கும் அருள்.

0: நிறைந்த ஆடி மாத நல்லாசிகள். நன்றி.
1: அன்னை பராசக்தியின் அருள் எப்போதும் தாங்கள் மீது மற்றும் குடும்பத்தினரின் மீது பொழியத்தும். உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த வணக்கம்.

வானொலிம்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எவ்வளவு உலகம் கடைந்த வணக்கம். இது ஒரு சிசு வானொலி 819 கிலோஸ் மத்தலைகளில் ஞாயிற்றுக்கும் தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை உங்கள் தமிழ் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றது. வழக்கமாக இந்த நிகழ்ச்சியில் பக்தி பாடல், கொடியூத்தப்தன் சிறந்த தமிழ் பாடல்கள் ஆகியவையெல்லாம் இடம்பெற உள்ளன. சரி, முதலில் இதோ பக்தி பாடல்.

0: Hollywood Top 10. Hollywood Top 10 with Sundaram.
1: Hollywood Top 10 சிறந்த தமிழ் பாடல்கள். உங்கள் விருப்பமான பாடல்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். SMS மூலமாக 5718-5677 Hollywood Top 10
2: Number 10.
3: Album Sync Indie.

Number eight. நடிகர் ஆர்யா நடித்து வரும் அடுத்த திரைப்படத்தின் பெயர் மிஸ்டர் எக்ஸ். மனு அனந்த் இயக்கத்தில்

Number seven. நடிகர் இளைய தளபதி விஜய் அவருடைய கடைசி திரைப்படம் இது. படத்தின் பெயர் ஜெயநாயகன்.

0: Number six.
1: படத்தின் சிங்கா இந்த திரைப்படத்தில் நடிகர் கயால் சந்திரன் நடித்துள்ளார்.

0: Number three.
1: இயக்குனர் ஆர் எஸ் துரை செந்தில்குமார் அவர்கள் படத்தின் பெயர் லீடர்.

0: Number two.
1: இப் ஒப் தமிழா இசையமைப்பில் படத்தின் பெயர் மீச முறுக்கு
2: இரண்டு.
3: சூப்பர்

நாம் அளித்து வந்த இன்றைய கொலியுக் தத்தன் நிகழ்ச்சியை தொடர்ந்து நிறைவு பெற உள்ளது. இது மொரிஷியஸ் வானொலி. மீண்டும் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் என் உளமார்ந்த வணக்கம்.

0: 时间总在不经意间悄悄流逝，听众朋友，今天的晚风歌单也即将结束，感谢您的陪伴，愿今晚的音乐带给您平静与温暖，也愿您带着美好的心情迎接崭新的一周。听众朋友，祝您晚安，好梦相伴。我们下周同一
1: 时间。Hi, this is Radio Marches.
0: 您好。
2: Assalamu alaikum. Came to Mauritius.
3: Namaskar.
4: Shrotrandariki Hrudaya Purvaka Namaskaram.
5: Ungal anaivarukkum vanakkam.
6: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
7: மொரிஷஸ் வானொலியில் இரவு தோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசை அருவி.
8: வானொலி அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் எனது உள்ளம் கனிந்த இறைவணக்கம். இது மொரிஷஸ் வானொலி 2 819 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசைகளில் 7 மணி தொடங்கி 7:30 மணி வரை எமது இசை அருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியில் பக்தி பாடலும் இன்னிசை பாடல்களும் மற்றும் அம்மனை போற்றும் சிறப்பு செய்திகளும் தொகுத்து வழங்கப்படும். முதன் முதலாக விநாயகனை போற்றும் தெய்வீக பாடல் கேட்கலாம்.

வானொலி அன்பர்களே, இந்த ஆடி மாதத்தில் அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு தீமிதி திருவிழா கன்றிவார்த்தல் திருப்பூசை நடைபெற்று வருகின்றதல்லவா? ஏனென்றால் ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த பொன்னான மாதமாகும். இந்த திருநன்னாளில் சிவபெருமானை போற்றும் பாடலொன்றை தருகின்றோம். அடுத்து அம்மனை போற்றும் பாடல் கேட்கலாம்.

வானொலி அன்பர்களே, வானம் தூராமலே இந்த பாடல் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? இதோ இளைஞர்களே உங்களுக்கு தருகின்றோம்.

வானொலி அன்பர்களை நாம் வழங்கி வந்த இசை அருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி தமிழ் பசங்க என்னும் பாடலுடன் முடிவடையப் போகின்றது. நாளைக்கு காலையில் தேனிசை அரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.